தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு ததலு தஜ்ஜினி ததினி தஜ்ஜனு தக்கித சரித தனத தனுத